0: ஆண்ட விதேசிய பிரவர்த்தி.
1: சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உத்தர கொரியா நாயக்கு கிம் ஜோன் உன்கின் உனசும் பிளிக்க நிவாக்லைபிதிபெனவா. சீன ஜனாதிபதி உத்தர கொரியா நாயக்கா விசேஷ போஜன சங்கிரஹாக லபாத்தியதிபவாய் விதேச மாதி வார்த்தாக்களே. ஜாத்தியந்தர தேசபாலனை குமக்குவது திரட்டாத்திர பொது சகா உபாய மார்க் தத்வன் ஆராட்சா கிரீம வினாஸ் நோன பவாய் போஜன சங்கிரஹி சீன ஜனாதிபதி அவதானே கிருத்திபெண்ணே. இது கிம் ஜோன் உன் சி சதுர பல கிருத்திபெனவா. ராஜினாகிந்த தின அத்திர தீர்கலிச சாக்காச்சா பயத்திபாவு விதேச மாதிரி வார்த்தா கலா லக்கணி பிரதான பயத்து பிரகாஷ் தகவல் தோலாட்ட பலப்படுத்துவான.
2: ஸ்வாதீன புவத் எசனின் ஒபே ஜங்கம துரகத்தனேட்ட கென்வா கெனிமட்ட ITN நியூஸ் அலர்ட்ஸ் சிங்கள சேவாவ சக்ரிய கரகன்
3: மொபிடெல்லாம் ஆர்ஜே ஹிஸ்தரக் ITN எஸ்லெஸ் டைப் கர 2299 SMS கரன்ன.

0: Lakhanda Radio ITN
1: Pasaru ekai wenade wesetunai
2: Lotaraiye perelikarana NLB Mega Power Tavanta Mega Super Tag ekata amatarawa rupiyal koti ekak power super tag saha grand super tag ekata super remote ratayak dinana lokuma super tag idena ekama lotaraiye NLB Mega Power oba adama miladi ganna
3: Lukayya mare wedene une dokki giwane mare memory loss kila
4: memory loss
3: Call the doctor.
4: யாரு சொன்னது?
3: நீ மம கிரிக்கு புண்ணியா சீனி விடுனு முக்கு தத்த போய் விடுக்கிறேன் ஐயா
5: மாட்ட
4: சூப்பரி டாக்டர் நீ டாக்டர் ஹரியிடம் கீழே தீரவானே
1: சமூக வியாபாரத்தின் கென்வாபிதாரின நவநிமாவுக்கின் என டோமாஸ் யாந்திரிக்க சாதம்பர் ஹிமிகருவுக்கு வந்த அது மாவட்ட பித்துவை நமையாய் பாசே ஹத்து நமையா
0: FM 93.5 FM 93.7 Lakhanda Radio ITN
6: Sathe davas wala hariyatama daval ekawena kota
7: kumariya vadinna oya hitata manda danna mata ale ube kalata pirenna
6: kaansiya tai mahansiya tai pratyaksha aushade
0: all die beats with
6: හැම කාලෙටම ගැලපෙන හැම තාලෙකම සින්දු මගහැරගන්න එපා.

0: அதராய் வினாடி பண சதாய் விழாவினின் டிரைவாக நின்னே
1: விழாவு உப வைத்தகின் ஆவே
2: மே டிவிஎஸ் ஸ்போர்ட் வாண்டேன் பெட்ரோல் லீடரே கெவ்வாமயானோ
3: இவரே டிவிஎஸ் ஸ்போர்ட் வாண்டேன் பெட்ரோல் லீடரே கிலோமீட்டர் 80 கிட்ட பெரிய துவான் மேகதமாய்.

0: ஐபோவன்
1: வணக்கம்.
0: ජීවිතය හැමදාමත් වාසනාව බලාපොරොත්තුවෙන් ඔබට වාසනාවන්ත මිනිත්තු 30ක් අරගෙන අදත් අපි සූදානම් NLB ජාතික ජයවර්ධනේ ඔබව දිනවන්න.
1: அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்குகின்ற முதன்மையான நிறுவனம் தேசிய லோத்தர் சபையின் NLB ஜாதிக ஜாவரணி மூலமாக இன்றைய தினமும் 8 சீற்றப்புகளோடு உங்கள் இல்லம் நாடி வந்திருக்கின்றோம்.
0: ජාතික ලොතරැයි මණ්ඩලය අපි හැමදාමත් ඔබව වාසනාවන්තයෙක් බවට පත් කරනවා. ඒ නිසා අද දින ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ පැවති ත්‍යාග ප්‍රදානෝත්සවයේදී සුපිරි ත්‍යාගලාභියෙකුට සහ ප්‍රථම ත්‍යාගලාභීන් වෙත රුපියල් 4,38,00,000 අධික මුදලක් බෙදා දෙන්න NLB අපිට හැකි වුණා. ඒ සඳහා වන මුදල් චෙක්පත් ප්‍රදානය කිරීම ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ අතිරේක සාමාන්‍ය අධිකාරී නීතිඥ සංජීව වේදිරිසිංහ මහතා, සහකාර සාමාන්‍ය අධිකාරී පාලන චන්ද්‍ර හේරත් මහත්මිය සහ සහකාර සාමාන්‍ය අධිකාරී මූල්‍ය JGA திலக் குமார் மகதா விசின் சிப்பு கலா வஸ்தாவை மே ஒப தக்கீங்க.
1: இன்றைய தினம் தேசிய லோத்தர் சபையில் இடம்பெற்ற பரிசளிப்பு வைபவத்திலே சுப்பரிசு வெற்றியாளர் ஒருவர், அதே போல முதல் பரிசு வெற்றியாளர்களுக்கு மத்தியிலே 4,38,00,000 ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய பணப்பரிசானது பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தது. இந்த வெற்றியாளர்களுக்கான பரிசு காசோலைகள் தேசிய லோத்தர் சபையின் மேலதிக பொது முகாமையாளர் சட்டத்தரணி திரு சஞ்சீவ எதிர்சிங்க, உதவி பொது முகாமையாளர் நிர்வாகம் திருமதி சந்திரா ஹேரத் மற்றும் உதவி பொது முகாமையாளர் நிதி திரு JGA திலக்குமார் ஆகியோரால் வழங்கப்பட்டிருந்தன.
0: සඳහන් පරිගණක නිල වාර්තාව අපට ලබා දෙන්නේ පරිගණක නිලධාරී ප්‍රියංගිකා ලක්මාලි මහත්මිය. මේ හඳුනා ගන්න අද විත්වත් අධීක්ෂණ මණ්ඩලය මුදල් ක්‍රම සම්පාදන සහ ආර්ථික සංවර්ධන අමාත්‍යාංශයේ අධ්‍යක්ෂ SKM කෝකිලා දල්විස් මහත්මිය, ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ අධ්‍යක්ෂ සී ගමගේ මහතා, ජ්‍යෙෂ්ඨ පොලිස් අධිකාරී ජානක පුෂ්පකුමාර මහතා, ජාතික විකරණ කාර්යාලයේ විකරණ අධිකාරී DVL අංශිත மகතා.
1: மதிப்பிற்குரிய நடுவர் குழா முன்னிலையில் இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்டத்தின் பயணம் NLB ஜய சீற்றுப்பின் மூலமாக இதோ ஆரம்பமாகின்றது.
0: எஹனாம் உபட்டு ஜாயம பார்த்தமின் அதத் மொழின்ம தினம் மதினவா NLB ஜாய. ජීවිතයේ ජයග්‍රහණ හීන පසුපස හඹාගෙන යන ඔබේ අතට සල්ලි වෙනුවෙන් NLB ජය 481 වෙනි දිනුම් වරයයි මේ ආරම්භ කරන්නේ.
1: கையில் காசுக்காக NLB ஜாய இன்றைய தினம் 481வது சீற்றுப்பின் மூலமாக உங்களை சந்திக்கின்றோம்.
0: எனாம் அப்பே அமுக் தினம் பதிவிட்ட NLB ஜாய ஜாக்ரா இங்கிலீஷ் அக்ஷரயம் ஜாயாங்க 4 தென் அப்பே தோரணம் NLB ஜாய ஜாக்ரா இங்கிலீஷ் அக்ஷரே H ஜாயாங்க 797
1: இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆங்கில எழுத்து H, வெற்றி இலக்கங்கள் 7970.
0: ரட்டை சங்வர்தனைய மென்ம ராஜ சேவை பாத்வா கனிமட ரஜ ஏகாபத் அறுபதரட்ட தாயக்கவன் ஒப்பே முலத்தரை NLB ஜாய மிவார்ஷேட்டு ருப்பியல் லக்ஷ பகை தியாகலாபின் தேசிய தும் தினைக் பணஸ் லாகி தியாகலாபின் 5,194 தினைக் பிகரல தேனோ தென் பலம் ஒபே வாசனாவ கேன சூதி.
1: I'm Chatushka. Today's selected English letter is H. The winning numbers are 7, 9, 7 and 0.
0: NLB Jayalotharayen, Rupiah Lakshya Paha Bagin Dina Ganna Jayagrahagin, Dedenek Kadabhihi Venoa. Elotharay Pat Tumbutal Vikala, K.D. Joseph Colombo, Evagi Ms. Jnana Chandran, Kilinochi Alavini Ochitaya.
1: இன்றைய தினம் 500,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசல்கள் 2 வெல்லப்பட்டுள்ளன. இந்த வெற்றி டிக்கெட்டுகள் முறையே கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த KD ஜோசப் மற்றும் கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த எஸ் ஞானச்சந்திரன் ஆகியோரால் விற்பனை
0: செய்யப்பட்டுள்ளன. இன்றைய
1: தினம் 50,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசல்கள் 37 வெல்லப்பட்டுள்ளன.